சஜ்ஜம் சகஜம் சகனம் சகரம் சத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தஜ்ஜம் சகஜம் சகனம் சகரம் சத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தஜ்ஜரி ததன தஜ்ஜனு ததனு தஜ்ஜிமி ததிமி தஜ்ஜனு தக்கித சரித தனத தெலுத திமித தக்தரிகிரு தக்தம்